திருக்குற துண்டா திருக்குற துண்டா தாதா திருக்குற துண்டா திருக்குற தாதா திருக்குறதா.